சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:02. நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் தேடி வந்த மாப்பிள்ளை பாடல், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். விரும்பிய சொந்தங்கள் தேன்மொழி முருகன், ரெட்டியார்பட்டி தீபா குமார், அசோக்குமார் பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ.

தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் மற்றும் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இசைத்து சென்றது. தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருக்கிறார். வாருங்கள், வணக்கம், சிறப்பு மகிழ்ச்சி. இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று 3 மணி இதே ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்று பூங்கொத்து கொடுத்து பாராட்டியிருக்கிறார். பாடலுக்கு மகிழ்வும் அன்பும் நன்றியும் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து அருமை என்றும் ஹார்ட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இயக்குனர், சாரி, மக்கள் திலகத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறாங்க. சும்மா அதிரதில்லை என்று எம்ஜிஆர் அவர்களும் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாடல் அற்புதம் என்றும் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர்ப் என்றும் மலர் தூவி வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார் அறிவிப்பாளர் அவர்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி செல்வம் அண்ணன் அவர்கள் பாடல் மிகவும் அழகு, கோல்டி கேர்ள் என்று ஒரு பதக்கமும் கொடுத்திருக்கிறார். இயக்குனர் அவர்கள் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் சிறப்பு. பாடல் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் இயக்குனர் அவர்கள் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருக்கிறார். சிறப்பு. கரூர் மாவட்டம் மாவடையான் கோயில் பகுதியிலிருந்து சிபிஆர் அவர்கள் கற்பூரம் காட்டி பாடலுக்கு வரவேற்பு வைத்துள்ளார். கண்டிஷ்டியும் எடுக்கிறார். சிறப்பு. வாருங்கள், வணக்கம். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் கணம் பாடல் ஒரு முறை என்னை பாரம்மா. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன் விஜி, விதுராக்குட்டி கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ வரும் நேரம் 10:10.

முதல்ல நான் பாடுறேன் இந்த பாட்டு. என் அம்மாக்காக எழுதின பாட்டு.

ചക്കര പോട്ടാച്ച്. കുട്ലു എന്നെ പാട്.

0: இருந்து கிடைக்கவே பிரபஞ்சமே.
1: அண்ணக்கு தேங்க்ஸ் சொல்லு.

கணம் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான சிக்கு ஸ்ரீராம் அவர்கள் குரலில் பாடல் மிக சிறப்பு, ரொம்ப அழகான பாடல்.

அறிவிப்பாளர் அவர்கள் பாடலை கேட்டு அடடா ஆஹா என்று பாடிக்கொண்டிருக்கிறார். இயக்குனர் அவர்கள் ஒருமுறை என்னை பாரம்மா, பாடல் அருமை, நானும் கணம்தான், என்னை விட உள்மனசு அதிக கணம். தேன்மொழி முருகன் அவர்கள் ஒருமுறை என்னை பாரம்மா, கடவுளின் கண்கள் நீயம்மா. சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பதிவிட்டிருக்கிறார் இயக்குனர் அவர்கள். அருமையான பாடல் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் அற்புதம், இயக்குனர் அவர்கள் இனிமையான இதமான பாடல் என்றும். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அண்ணன் அவர்கள், எனக்காகவும் பாடலை கேட்டதற்கு மிகவும் நன்றி அனிட்டன் ஜோ. சூப்பர். தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சி சிறுக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். செல்வம் செல்வி அவர்கள் அருமையான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் ஸ்ரீராம் குரலில் பாடல் அருமை இனிமையான சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பதிவிட்டிருக்கிறார். சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிந்தனை துளி. எல்லா தொழில்களும் அவற்றின் நுட்பங்களாலேயே கூர்மை பெறுகின்றன. இனிய நற்காலை நல்விடியல் நமக்கு அளித்த முல்லைக்காடு பாபு அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அவள் வருவாளா படம் பாடல், வந்தது பின்னா வந்தது பின்ன அந்த பாடல் விரும்பி கேட்ட சொந்தம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் எனது விருப்ப பாடல் வழங்கிய சபரி இணையதள வானொலி மற்றும் அறிவிப்பாளர் ஆர்ஜே விஜய் அரசகுமாரன் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று பதிவிட்டிருக்கிறார். நன்றி. இயக்குனர் அவர்கள் மனதை தொட்ட பாடல், அருமையான பாடல் என்றும், சூப்பர் சாங் என்ற அறிவிப்பாளர் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், இயக்குனர் அவர்கள் சிறப்பு என்றும், தேன்மொழி அவர்கள் தம்ஸ் அப் காட்டி அழகான பாடல் என்றும், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வி லேடி ஸ்டெயிலஸ் அவர்கள் அழகான பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பதிவிட்டிருக்கிறார். வாருங்கள், வணக்கம். நாகர்கோவிலிருந்து மகேஷ் அவர்கள் ஒரு ஜிஃப்பு சிம்ரன் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த பாடலுக்கு வந்தது பின்னா, அந்த பாடலுக்கு சிறப்பு அருமை. வாருங்கள் மகேஷ், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை என்றும், பாடல் இனிது நன்றி என்றும். அஜித் தம்ஸ் அப் காட்டுகிறார். இனிமையான பாடல், இதமான பாடல், மிக அருமை என்றும். மகேஷ் அவர்கள் சிம்ரனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். பாடலின் காட்சியிலும் மகேஷ் அவர்கள் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். அஜித்தும் சிம்ரனும் டான்ஸ் ஆடுற மாதிரி சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினம் ஒரு குரல் பகுதியில் அதிகாரம் காலம் அறிதல், குரல் 485. காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞாலம் கருதுபவர். காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞாலம் கருதுபவர். பொருள், கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள். சிறப்பு. சபரியின் தினம் ஒரு குரல் பகுதியில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வ மன்னனுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் போக்கிரி பாடல் மாம்பழமா மாம்பழம், மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

போக்கிரி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான உற்சாகமான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் திருக்குறளை வாசித்து அதற்கான விளக்கத்தை மிகவும் தெளிவாக வாசித்த சகோதரி விஜய் அவர்களுக்கு மிக்க நன்றி. செல்வம் அவர்களுக்கு நானும் நன்றி கூறுகிறேன். நன்றி அண்ணா. இயக்குனர் அவர்கள், ஏற்கனவே எனக்கு உடம்பு பெருசாக இருக்குது, மாம்பழம் சாப்பிட்டா எடை கூடுமே. யார் சொன்னால் மாம்பழம் சாப்பிட்டா எடை கூடும்னு? அப்படிலாம் இல்லவே இல்லை. சாப்பிடுங்க, சும்மா கொஞ்சம் மட்டும் சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடக்கூடாது. தேன்மொழி முருகன் அவர்கள் சங்கர் மகாதேவனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். இந்த பாடலை பாடிய பின்னணி பாடகர் சிறப்பு. இயக்குனர் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் தலையை தலையை ஆட்டிக்கொண்டு குழந்தை வடிவத்தில் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் விஜயை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், ஏற்கனவே உடம்பு பெருசாக இருக்குது, மாம்பழம் சாப்பிட்டா அப்படின்னு இயக்குனர் சொன்னதற்கு கீதநேசன் ஐயாவுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக ஒரு அழகான மாம்பழத்தை வெட்டுறாரு, உங்களுக்கு தான் வருது. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் சூப்பர்ப் என்றும் மகேஷ் அவர்கள் மேங்கோ மேங்கோ ஜூஸ் கொண்டாந்து வச்சுருக்காரு. சிறப்பு மகேஷ். இயக்குனர் அவர்கள், மகேஷ் மாம்பழத்தை சீவி சீவி வச்சதுக்கு கொட்டையே வெளியே வந்துவிடும் போல ஐயா. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு என் அருகில் நீ இருந்தால் படம் பாடல் உதயம் நீயே பாடல் விருப்பம் கேட்ட சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

என்னருகில் நீ இருந்தால் திரைப்படத்திலிருந்து உதயம் நீயே என்று இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம். சித்தாத்தூரிலிருந்து நமது சபரி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் அசத்தல் வாவ் என்றும், கைதட்டி பாராட்டி அருமை என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் நைஸ் மியூசிக் என்று பாடலை அழகாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும், ராமாபுரம் அனுஷியா மேம் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும், மகேஷ் நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் அழகாக ஹெட்ஃபோனில் பாட்டை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்கள் மகேஷ் என்று. தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது அம்மன் துணை என்றும், இயக்குனர் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி என்று கூறியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு, ஜிப்பு ஒன்று போட்டிருக்காரு. இயக்குனர் அவர்கள் நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்று வணக்கமும் கூறியிருக்கிறார். வேற லெவல் என்று பாடலை கூறியிருக்கிறார் அறிவிப்பாளர் அவர்கள். இயக்குனர் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்று எஸ் ஜானகியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் நன்றி என்றும், அனுஷியா மேம் கிரேட் என்றும், பாடல் மிக அருமை என்றும், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் பாடல் சிறப்பு என்று தம்ஸ் அப் காட்டியிருக்கிறார். சிறப்பு, நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் பெற்றால்தான் பிள்ளையா பாடல் நல்ல நல்ல

பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் உரித்து சென்றது நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. விருப்பம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி மற்றும் அனிட்டன் ஜோ, தங்கை விதுராக்குட்டி சோலைசேரி எங்களுடன்

தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா அருமை என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். செல்வம் செல்வி அவர்கள், எங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். விஜி மேம் அவர்களுக்கு நன்றி. அனிட்டன் ஜோஸ். தேன்மொழி முருகன் அவர்கள் ரெண்டு பையன்களாக மாறி அழகாக டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார். மகிழ்வும் அன்பும் நன்றியும். உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும். மக்கள் கலைஞரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாடல் அழகான பாடல் என்றும். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் எங்களுக்காக பாடல் கேட்டதற்கு நன்றி. தங்கை விதுரா கட்டி அவங்க போட்ட பதிவுக்கு விதுரா குட்டி தேங்க் பண்ணியிருக்காங்க. சிறப்பு பாடல் அட்டகாசம் என்ற அறிவிப்பாளர் அவர்களும், தென்காசி தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்று கோல்டு காயினை செல்வம் அண்ணனுக்கு கொடுத்துருக்காங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் ரொம்ப நன்றி உறவே, சிறப்பான பாடல் அருமை என்றும். செல்வம் செல்வி அவர்கள் பாடலை கேட்டு வாழ்த்திய அனைவரும் அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். அனிட்டன்ஜோ, தங்கை விதுரா குட்டி, சோலைசேரி. சிறப்பு தேன்மொழி முருகன் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும். இயக்குனர் அவர்கள், அருமையான பாடல், கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கேயோ போயிட்டாரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா. வாருங்கள், வணக்கம். உங்க பாட்டு அப்பவே போயிட்டு. இயக்குனர் அவர்கள், அற்புதம் பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் ஜெயலலிதாவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், மற்றும் டிஎம்எஸ்ஐயும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், என் பாடல் வந்துவிட்டதா அக்கா? அப்பவே போயிடுச்சு. தேன்மொழி முருகன் அவர்கள், டிஎம்எஸ் தலைவர் பாடல்களை பாடவே பிறந்திருக்கிறார். டிஎம்எஸ் குரல் வாழ்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வணக்கம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் அடிதேடி பாடல் தகடுன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும், இந்த பாடலை வழங்குங்கள், நன்றி என்று கூறியிருப்பவர் கனகம்பாக்கம் சரவணன் அவர்களுக்காக பாடல் இதோ.

அடிதடி திரைப்படத்திலிருந்து அழகான தகடுன்னா தகடு தமிழ்நாட்டுக்கு தெரியும் என்ற இந்த பாடல் ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம் கனகம்பாக்கம் சரவணன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இசைத்து சென்றது.

அறிவழகன் மங்கை அவர்கள் என் பாடல் வந்துவிட்டதா அக்கா என்று கேட்கிறார். உங்கள் பாட்டை திருப்பி போடுறேன், நீங்கள் நின்று கேளுங்க. தேன்மொழி முருகன் அவர்கள், அறிவழகன் மங்கை அவர்கள், எங்கள் பாப்பாவை பார்த்து கொண்டிருந்தேன் அக்கா, அதுதான் வேலையாக இருந்தேன். பரவாயில்லையாக்கா, நீங்கள் அனைவரும் கேட்டு ரசித்தீர்கள் அல்லவா மகிழ்ச்சி. பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா. இந்த பாடலை கேட்டு எவ்வளவு நாளாச்சு, எந்த பாடலும் தெரியல, உரிச்சிக்கிட்டு இருக்க பாடலா எப்படின்ட்டு. தேன்மொழி முருகன் அவர்கள் சத்யராஜை கண்முன் கொண்டு வந்து அடடா இப்படி அசத்துறீங்களே என்று எம்ஜிஆரையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். பாடல் சூப்பர் என்றும், உற்சாகமான பாடலை செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அறிவழகன் மங்கை உள்ள அவர்களுடைய பாடலை திருப்பி இப்போ வரப்போகுது. சிபிஆர் அவர்கள் நிறைய மாம்பழத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் இங்கே அனுப்பி வைங்களேன். அழகாக ஒரு குழந்தை சூப்பராக நடனமாடி கொண்டிருக்கிறது. தேனிசை தேவா அவர்கள் படத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். இது கரூர் மாம்பழமா நாட்டாமை அண்ணா? என்று அவரிடம் கேட்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். ஆமாம் தம்பி என்கிறார்

போக்கிரி திரைப்படத்திலிருந்து மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் அழகாக ஒலித்து சென்றது.

அறிவழகன் மங்கை அவர்கள், எங்கள் மரத்தில் நிறைய மாம்பழம் இருக்கின்றது என்பதற்கு சிபிஆர் அவர்கள் கைகூப்பி போங்க போங்கங்காங்க. அறிவழகன் மங்கை அவர்கள் கண்முன் மாம்பழங்களை கொண்டு வந்திருக்கிறார், அவர்களுடைய மரத்தையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு, மாம்பழம் நிறைய இருக்கின்றது, சீவி சீவி கொடுக்குறாங்க சிபிஆர் அவர்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் அவங்க வீட்டு மாம்பழத்தை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கார். சிறப்பு, தம்பி இங்கே கொஞ்சம் அனுப்பி வை தம்பி என்று சிபிஆர் கேட்கிறார் அறிவழகன் மங்கையிடம். முகவரி கொடுங்க அண்ணா, அனுப்பி வைக்கிறேன் என்கிறார் கனகம்பக்கம் சரவணன் அவர்கள். நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார், உங்கள்லாம் உங்கள் பாடலெல்லாம் போய்விட்டது, வணக்கம் என்று இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். முகவரி கொடுங்க அண்ணா என்று கேட்பவரிடம் எனக்கும் கொஞ்சம் என்று சிரிக்கிறார் அறிவிப்பாளர் அவர்கள். விஜயக்கா அழாதீங்க, முகவரி கொடுங்க, உங்களுக்கும் அனுப்புகிறேன் என்கிறார். வேண்டாம், எங்கிருந்து நீங்கள் சார்ஜ் போட்டு கொரியர் சார்ஜ் போட்டு அனுப்புவீங்க? அனுப்பலைனாலும் இப்படி கேட்குறீங்க, உங்களுக்கு நல்ல மனசு. அழவில்லை என்கிறார் அறிவிப்பாளர். போக்கிரி திரைப்பட பாடல் மிகவும் அருமை கனகம்பக்கம் சரவணன் அவர்கள். செல்வம் செல்வி அப்பா, இங்கே மாம்பழம் அப்படியே பழுத்து தொங்குது, நாக்கெல்லாம் ஊறுது, சாப்பிட ஆசையாக இருக்குது. சிறப்பு, செல்வம் அண்ணே உங்கள் வீட்லையா?

அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் விருப்பத்தில் எங்கள் விருப்பத்தில் இன்று படம் புதிய பாதை. ஏன் இந்த இரவு, ஏன் இந்த நிலவு. பாடியவர் பாடலை பாடியவர் டிஎம்எஸ் சவுந்தரராஜன், டிஎம்எஸ் அவர்களும் நீக்கி அவர்கள். விருப்பம் செல்வம் செல்வி பாடலை வழங்கும் சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி. பாடல் இதோ வருகிறது.

புதிய பாதை திரைப்படத்திலிருந்து பழைய புதிய பாதை. பழைய புதிய இல்லை, பழைய படம் ஒன்று இருக்குது போல. பாடலை பாடியவர்கள் டிஎம் சவுந்தரராஜன், ஜிக்கி அவர்கள். விருப்பம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி இவர்களுக்காக பாடலை வழங்கும் சகோதரி அவர்களுக்கும் மிக்க நன்றி என்றும், நாங்கள் விரும்பிய பாடலை புதிய பாதை படப்பாடலை மிகவும் சிரமப்பட்டு எங்களுக்காக பாடலை தந்த சகோதரி விஜய் அரசகுமாரன் அவர்களுக்கு மிகவும் நன்றி. இந்த மாதிரி ஒரு பாட்டை நாங்கள் இன்றைக்கி தான் கேட்குறோம் சார். தேன்மொழி முருகன் அவர்கள் டிஎம்எஸ்ஐ கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் தேனினும் இனிமை பாடல், செல்வம் செல்வி அவர்கள் அறிவழகன் மங்கை அவர்களுக்கு மிக்க நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பழமையான பாடல்கள் என்றும் இனிமை பாடல் தேர்வு செய்த நண்பருக்கு நன்றி என்றும், அருமையான பாடல் என்றும், சிபிஆர் அவர்கள் ஒரே அழுவையாக அழுகுறாங்க எதுக்குன்னு தெரியல. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் தமிழ், தமிழ் படம் பாடல் ஓ மகசியா. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவடையான் கோவில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

தமிழ் படம் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம், கரூர் மாவட்டம் மாவடியான் கோவில் பகுதியில் இருந்து ரகுபதி, தங்க பொண்ணு மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில்

அழகான இரண்டு பூக்கள் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிபிஆர் அவர்கள். மிக்க நன்றி என்றும், இயக்குனர் அவர்கள் கிரேட் பாடல் என்றும், அனுஷியா மேம் பாடல் மிகவும் அருமை என்றும், இயக்குனர் அவர்கள் பாடல் செம என்றும், சிபிஆர் அவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது சபரி வானொலியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தென்காசி பொதிகை தென்றல் கவிக்குயில் இளவரசி விஜி அவர்களுக்கு நாங்கள் விரும்பிய பாடலை கொடுத்த அன்பு கரங்கள் அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், நன்றி. இயக்குனர் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார், கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்று. சிபிஆர் அவர்கள், இந்த பாடல், இந்த ஒரு பாடல் எத்தனை பாடல் ஒளிந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். செல்வம் செல்வி அவர்கள், இந்த பாடலுக்கு இசையின் தரம் மிகவும் சிறப்பு, மேலும் பாடலை பாடிய பாடகர்கள் மிகவும் சிறப்பாக பாடியுள்ளார்கள், பாடலை கேட்ட நண்பருக்கு என் வாழ்த்துக்கள் என்றும். இயக்குனர் அவர்கள் படம் பெயர் தமிழ் படம், ஆனால் இதில் தமிழ் எங்க வருது தெரியலையே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பாடல் மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழக்கில்லை தட்டுப்பாடு. தமிழ் கேட்டார்ல, தமிழ் வந்துருச்சு. படம் டூயட் விருப்பம் சபரி நேய சொந்தங்கள் அனைவருக்கும், கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜி மேம் அவர்களுக்கும், இதயராகம் வழங்கும் அனுஷியா மேம் அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் என்று கூறியிருப்பவர் நாகர்கோவிலிருந்து மகேஷ் அவர்களுக்காக. பாடல் இதோ. வரும் நேரம் 11:15.

டூயர் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோவிலிருந்து மகேஷ் அவர்கள் விருப்பத்தில் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜய் மேம் அவர்களுக்கும், இதய ராகம் வழங்கும் அனுஷியா மேம் அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் என்று என்கிறார் சிறப்பு.

பாடலை கேட்ட அறிவிப்பாளர் அவர்கள் பாடல் மிக அருமை என்று கைத்தட்டி பாராட்டியுள்ளார்கள். செல்வம் செல்வி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க எங்களின் வாழ்த்துக்கள். செல்வம் செல்வி கோயில்பட்டி இதயராகம் நிகழ்ச்சிக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் சிபிஆர் விரும்பிய பாடல் வித்தியாசமாக இருக்கிறது என்றும், பிரபு சூப்பர்ப் என்றும், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும், எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார், ஆஹா அருமை இனிமை என்றும், நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் கூறியிருக்கிறார். இயக்குனர் அவர்கள் சூப்பர் சாங், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், கனகம்பாக்கம் சரவணன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், அழகான பாடல் என்று கைகுப்பி நன்றி தெரிவிக்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். கனகம்பாக்கம் சரவணன் அவர்கள் கை கொடுத்து பாராட்டியிருக்கிறார் பாடலுக்கு. நாகர்கோவில் மகேஷ் கையை கொடுத்து பாராட்டியிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் வாழ்த்துக்கள் என்றும், அனுஷியா மேம் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், செல்வம் செல்வி அவர்கள் அழகாக ஒரு ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க நாகர்கோவில் மகேஷுக்கு என்று நினைக்கிறேன். அவங்க சொந்தக்காரங்க அவங்க. என் விருப்ப பாடல் தந்த விஜய் மேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் என்று மகேஷ் கூறியிருக்கிறார். நன்றி. பாடலை கேட்டு அழகாக நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார் மகேஷ் அவர்கள். சிபிஆர் அவர்கள் பிரபுவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு, பிரபு ரொம்ப சூப்பராக இருக்கார். மகேஷ் அவர்களும் பிரபுவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நெல்லை கற்பகவல்லி, ஜெயேந்திரன், ஜெயக்குமார், துர்கா நெசவாளர்கள் இவர்களுடன் வீரவநல்லூர் நந்தகுமார், சுசிலா இவர்களின் விருப்பத்தில் இதோ ஒரு பாடல்.

ஒலித்து சென்ற பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் நெல்லை கற்பகவல்லி, ஜெயேந்திரன், ஜெயக்குமார், துர்கா, நெசவாளர்கள் இவர்களுடன் வீரவநல்லூர், நந்தகுமார், சுசிலா இவர்கள் விருப்பத்தில்

பிற்பகல் 3 மணிக்கு இதே ராகம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி. நேயர் சொந்தங்கள் நிகழ்ச்சியை கேட்டு பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் அட்டகாசம் என்றும், கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் ஆகா நேற்றுதான் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் கற்பகவல்லி சகோதரி இந்த பாடலை பாடினார்கள். இன்று வானொலியில் கேட்க செய்தார். நன்றி, வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று மென்மையான பாடல் கேட்க கேட்க அருமையாக இருக்கும். செல்வம் செல்வி அவர்கள் மிகவும் சிறப்பான பாடல். இந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்தது. பாடலை கேட்ட நெல்லை மாவட்டம் நம் பண்பலை நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். ஆகா அருமை இனிமை என்றும் அருமையான பாடல், சிறப்பான பாடல், மனதை தொட்ட பாடல், மிக இனிமை இந்த பாடல், கிரேட் என்றும். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக நெல்லை கற்பகவல்லி ஜெயேந்திரன், ஜெயக்குமார், துர்கா, நெசவாளர்கள் இவர்களுடன் வீரவநல்லூர் நந்தகுமார், சுசிலா இவர்களுக்காக நிறைவு பாடல் இதோ நிகழ்ச்சியின் நிறைவு.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் நெல்லை கற்பகவல்லி ஜெயேந்திரன், ஜெயக்குமார், துர்கா, நெசவாளர்கள் இவர்களுடன் வீரவநல்லூர் நந்தகுமார், சுசிலா இவர்கள் விருப்பத்தில் பாடல் அழகாக இசைத்து சென்றது. நிறைவு பாடலை கேட்டதற்கு அறிவிப்பாளர் அவர்கள் எழுந்து நின்று கை தட்டி பாராட்டி சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள் மனதை தொட்ட பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், ஆகா அருமை இனிமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், அருமையான பாடல் என்று சிவாஜியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறாங்க எதுக்குன்னு தெரியல, அருமை என்றும், தேன்மொழி முருகன் பாடல் அருமை என்றும், பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சிக்கு நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார், மிக்க நன்றி என்றும். சபரி வானொலி வழங்கிய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நேரம் இப்பொழுது 11:36. இதுவரை பாடல்களை அருமையான அழகான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்களின் தொகுப்பில் நதியா நடித்த ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு அருமையான அழகான பாடல் இதோ. பூமழை பொழியுது நதியா நதியா இந்த பாடல்.

தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், சென்னை அம்பத்தூரை சேர்ந்த அகில ஸ்ரீதர் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, நதியா நைல் நதியா பாடல் அருமை சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து எம். குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்திலிருந்து நீயே நீயே, இதோ கே கே குரலில் இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் கே கே குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், அகில ஸ்ரீதர் அவர்கள் அம்மாவுக்காக சிறந்த பாடல், இனிமை. ஒற்றை பெண்மணியாக வளர்க்கும் தாய்களுக்கு இந்த பாடல் சிறந்த பாடல் சமர்ப்பணம் என்று பாராட்டி உள்ளார்கள். இது வந்து ஒரு சில தாய்மார்களுக்குத்தான் பொருந்தும். ஒரு சில தாய்மார்களுக்கு ஒற்றை பிள்ளையாக இருந்தாலும் சரி, இரட்டை பிள்ளைகளாக இருந்தாலும் பொருந்தாது சகோதரி. அழகான ஒரு அருமையான ஒரு பதிவு, சூப்பர். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று பாராட்டி உள்ளார்கள். வாருங்கள் தம்பி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நன்றி, நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், ஆஹா என்ன ஒரு அற்புதமான அம்மா பாடல், சூப்பர் சூப்பர். இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாக பிறந்திட வரம் தருவா என்ற அந்த வரிகளை குறிப்பிட்டுள்ளார். நன்றி, நன்றி. அரிசி அக்கா குரல் கேட்டு ஒரு வருடம் ஆனது போல் உள்ளது. என்ன தம்பி அப்படியா சொல்லிட்டீங்க? தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசலாமே. என்னுடைய பேத்தி எப்படி இருக்கின்றார்கள்? அவர்களை நான் கேட்டதாக சொல்லுங்கள். நன்றி, நன்றி தம்பி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி கற்பகவள்ளி ஜெயேந்திரன் அவர்களின் தொகுப்பில்தான் நதியா நடித்த ஒரு சில படப்பாடல்கள் நம் நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய கற்பகவள்ளி ஜெயேந்திரன் அவர்களும் மற்றும் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி இவர்களுடன் கும்பகோணம் மனோகரண்ணா, பொன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் நாம் அனைவருமாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இதோ அடுத்த பாடலுக்கு செல்வோமா? இரண்டில் ஒன்று நான் கேட்கவில்லை, இது படத்தின் பெயர். இரண்டில் ஒன்று இந்த படத்திலிருந்து சங்கீத பூமழையே. இதோ மனோ சித்ரா குரலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது நம் இதயராகம் நிகழ்ச்சியில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். சங்கீத பூமழையே இனிமை, அதிகம் கேட்டிராத பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர், அடிக்கின்ற கோடை வெயிலுக்கு சங்கீத பூமழை பாடல் சற்று இதம் தருகிறது என்று பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு இதற்கு முன்பு குட்டி பாப்பாவை நான் விசாரித்தேன் அல்லவா, அதற்கு குட்டி பாப்பா நலமாக இருக்காங்க அப்படி என்றும், நீங்கள் நலமா என்று விசாரித்துள்ளார். நான் நலத்துடன் இருக்கின்றேன். காலையிலிருந்து பாப்பா விளையாடிட்டு இப்போது தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவாங்க. எழுப்பாதீங்க, குழந்தை தூங்கட்டும். நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அது, அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் தம்பி. நன்றி நன்றி. சிறப்பு. அடுத்து பாடலுக்கு வருவோம். மங்கை ஒரு கங்கை இந்த படத்திலிருந்து, இது காலை தென்றல் எத்தனை என்று வருகின்றது, ஆனால் இப்பொழுது மாலை தென்றலில் வரும் இதோ இந்த பாடல். காலை தென்றல் எத்தனை, தினேஷ் குழுவினர் பாடிய பாடல். பாடலின் இடம்பெற்ற படம் ஒரு மங்கை ஒரு கங்கை. இதோ இந்த பாடல்.

தினேஷ் குழுவினர் பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அகில ஸ்ரீதர் அவர்கள். நீராடி வந்த தென்றல், சந்தங்கள் பாடிய தென்றல், இதமான இசையுடன் பவனி வருகிறதே என்ற ஒரு சிறப்பான ஒரு வரிகளை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள். பாடலில் மங்கை பெயரும் வருகிறது. சூப்பர். ஆமாம் ஆமாம், கவனித்தீர்களா? சூப்பர் சூப்பர். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள். எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், என்னவென்று தெரியவில்லை, ஆச்சரியத்துடன் ஹா ஹா ஹா என்று. ஏனென்றால் அவருடைய பாடல் வரவில்லையே என்று ஒரு வருத்தத்துடன். வரும் வரும் வரும், நாளை மறுநாள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பாடல் ரகுபதி தம்பி அவர்களே. சிறப்பு. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள். ரகுபதி எட்டி எட்டி பார்க்கிறார் அல்லவா அந்த பதிவுக்காக. ஜாக் ஆகாதீங்க நாட்டாமை, நாங்கள் தான் இருக்கோம் என்று ஒரு பதிவு. ஆமாம், இவர்கள் இரண்டு பேர்கள் மூன்று பேர்கள் தான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் நம் நிகழ்ச்சியை. பரவாயில்லை, பாடல் ஒலிக்கின்றதா, அது கேட்டு பதிவிட்டாலும் சரி, இடைவில்லை என்றாலும் பரவாயில்லை, பாடல் ஒலிக்கின்றது. அடுத்து உனக்காகவே வாழ்கிறேன். இந்த படத்திலிருந்து இளம் சோலை பூத்தன எஸ்பி பாலசுப்பிரமணியன் குரலில் இதோ இந்த பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் அழகான ஒரு அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அறிவழகன் மங்கையை அவர்கள் மறுபடியும் தொகுப்பு பாடல் அனுப்பலாமா அக்கா என்று கேட்டுள்ளார். அனுப்புங்கள் நன் தம்பி, ஏனென்றால் ஒன்றின் பின் ஒன்றாகத்தான் வரும். பாடலை அனுப்பிவிட்டு எனக்கு இன்றே போட வேண்டும், நாளை போட வேண்டும் என்று சொல்ல வேண்டாம் தயவுசெய்து. ஏனென்றால் வரிசையாக பாடல்கள் வரும். இன்னும் 3-4 பேர்ந்து இருக்குது. அது முடிந்தவுடன் உங்களது 5வதாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுப்பிவிடுங்கள் தம்பி. நன்றி. அதற்கு ரகுபதி தம்பி அவர்கள் அனுப்பலாம் தம்பி என்று பதிவிட்டுள்ளார். ஆமாம், அவரே சொல்லிவிட்டார். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் இப்பொழுதுதான் ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு நடனத்துடன் ஆடிக்கொண்டு எஸ்பி பாலசுப்ரமணி கண்முன் கொண்டு வந்துள்ளார். சூப்பர் சூப்பர், இப்படியே இருங்கள் ரகுபதி தம்பி அவர்களே. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இளஞ்சோலை பூத்ததோ ஜாலத்துடன் மேகங்கள், தாளாட்ட இனிமை பூக்கள் சொல்லாமல் பூத்தூவும் மேகம், மௌனம் தீர்ந்து சுருதி சேர்ந்தது. இளஞ்சோலை பூத்ததோ ஜாலத்துடன் மேகங்கள், தாளாட்ட இனிமை பூக்கள் சொல்லாமல் பூத்தூவும் மேகம், மௌனம் தீர்த்து சுருதி சேர்ந்தது என்று ஒரு அழகான ஒரு கவிதை துளிகள் அந்த பாடலில் வந்தது. ஒவ்வொரு வரிகளும் அருமை, சூப்பர். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், இளஞ்சோலை அழகாய் பூத்து குலுங்கும் நம் சபரி வானொலியில் என்று பதிவிட்டுள்ளார் அந்த பாடல் வரிகளை. சூப்பர் சூப்பர் தம்பி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி புதுக்குடி கர்ப்பகுலி ஜெயேந்திரன் அவர்களின் தொகுப்பில் நதியா நடித்த ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா இவர்களுடன் புனைநல்லூர் ஜோதி பாண்டியன் அவர்களும் பாடல்களை தொகுத்து அனுப்பிய கற்பகுலி ஜெயேந்திரன் அவர்களும் நாம் அனைவருமாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:37. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ பாடலுக்கு செல்வோம். உயிரே உனக்காக இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடல். கவிதைகள் விரியும் விழிகள், இதோ இந்த பாடல்.

பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் ரகுபதி தம்பி அவர்கள். கோவை தம்பி தயாரிப்பில் 100வது நாள் ஓடிய அழகான திரைப்படம், இசை லட்சுமிகாந்த் கேஎல்ஆர் இசையமைத்த பாடல் என்றும், வெள்ளி விழா நாயகன் நம்ம மைக்கேல் மோகன் அவர்கள்தான் கதாநாயகன் என்று ஒரு அழகான ஒரு படத்தினுடைய குறிப்பு. சூப்பர் சூப்பர் தம்பி அவர்கள். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள். கோழி நிறைய இருக்குதா அக்கா? வீட்டில் சத்தம் போடுது. ஆமாம் ஆமாம், பக்கத்து வீட்டு கோழி தான் சத்தம் போடுகின்றது. அதற்கு தண்ணீரும் அரிசியும் சாப்பாடும் கொடுப்பேன், அது எனக்கு துணையாக இருக்கும். இன்னும் எப்படி என்றால் தண்ணீரும் வைப்பேன், அதனுடன் சேர்ந்து மைனா சிட்டுக்குருவி இவர்களுடன் நல்லவர் என்று சொல்வார்கள் அல்லவா, அவரும் வந்து தண்ணி குடிப்பார்கள். இது பார்ப்பதற்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சின்னு அதை நான் ரசிப்பேன். நல்லவர் சொல்லுனது உங்களுக்கு புரியும் யார் என்று. அவரும் வருவார், அவர்களுடன் சேர்ந்து தண்ணீர் அறிந்துவிட்டு செல்வார்கள். சிறப்பு. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், மங்கை அறிவழக மங்கை அவர்கள். ஆமாம் தம்பி, ஒரு நாளைக்கு போய் சாப்பிடலாம். ஏது அரிசியும் தண்ணீருமா? ஏ, சாப்பாடே செய்து கொடுப்பேன், வாருங்கள். முன்னதாக சொல்லிவிட வேண்டும், ஏனென்றால் என்னுடைய வேலை எப்படி, முன்னதாக சொல்லிவிட்டால் அன்று லீவ் எடுத்துவிட்டு உங்களுக்கு அரிசியோடு விருந்து அளிப்பேன். நன்றி நன்றி தம்பி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், வானம் பூ தூவி வாழ்த்தும் நேரம், அழகான உற்சாகமான பாடல், சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரகுபதி அவர்கள், வருகின்ற 30ஆம் தேதி திருவண்ணாமலை ஆற்காட்டில் ஒரு பஞ்சாயத்து, பஞ்சாயத்து தலைவர் சொம்பு, அப்புறம் வந்து இன்னொன்று ஒரு கோலையும் எடுத்துன்னு வருவாங்க. அவங்களாம் வராங்களா தம்பி உங்களுடன்? பெரிய ஆலமரம் இருக்கா, அரச மரம் இருக்கா ஆற்காட்டில்? இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆமாம் ஆமாம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது, பார்த்துருக்கேன். சரி சரி, வாருங்கள். இன்னொரு சிறப்பு ரகுபதி தம்பி அவர்களே, எல்லாருக்குமே சொல்கிறது தான், 30ஆம் தேதி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி உண்டு நம் வானொலியில். அது என்னவென்று கண்டுபிடிங்கள் பார்க்கலாம், இந்த மாதம் 30ஆம் தேதி. நன்றி நன்றி. அடுத்து ஆரணி பிரகாஷ் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் தம்பி. அடுத்து மேச்சேரி அறிவழக மங்கை அவர்கள், அடுத்து வீட்டு கோழிகை எங்கள் வீட்டில் தோட்டத்தில் மேது என்று சொன்னதற்கு, சூப்பர் அக்கா, எவ்வளோ பெரிய மனசு. பெரிய மனசு இல்லை, ஆளு தான் நான் பெரியவங்க, வெயிட்டாக இருப்பேன், மனசு என்னமோ கொஞ்சம் தான், அது எப்படி சொல்வது, அப்படிப்பட்ட மனசு தான் எனக்கு. நன்றி நன்றி. சபரி வானொலியின் ஆஹா சிறப்பு, அது சீக்கிரட்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரகுபதி தம்பி அவர்கள், என்ன இது, சரி சரி, வானொலியின் ஆண்டு விழாவாக்கா அப்படி என்று குறிப்பிட்டுள்ளார் அறிவழகன் மங்கை அவர்கள். ஜூன் 1ஆம் தேதி 4ஆம் ஆண்டு விழா, அது பெரும் விழா. சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பரோ சூப்பர். உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள் நன்றிகள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து ராஜாதி ராஜா இந்த படத்திலிருந்து மாமாவும் பொன்னைக்கொடு, இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான ஒரு துள்ளலான பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியன் குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அகிலா ஸ்ரீதர் அழகான பாடல் என்று பதிவிட்டுள்ளார். நன்றி நன்றி. மாமா பொண்ணு கொடுன உடனே அவங்கவுங்க மாமனை தேடி சென்று இருக்கின்றார்கள் போல, பெண்ணை கேட்பதற்காக. அருமையான பாடல். அடுத்து பூவே பூச்சூடவா, இந்த படத்திலிருந்து சின்ன குயில் பாடும் பாடல் சித்ரா குரலில் இதோ இந்த பாடல்.

அருமையான அழகான பாடல் சித்ரா குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ரகுபதி தம்பி அவர்கள் 4 பேருடன் ஒரு சைக்கிளில் சவாரி செய்து கொண்டே அந்த பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். சின்ன குயில் பாடும் பாடல் என்று சிறப்பு. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், சின்ன குயில் பாட்டு பிரமாதமாக இருந்தது, இளமை பருவத்தில் நினைவூட்டியது படம். 1984 அல்லது 1985 என நினைக்கிறேன், கேபிள் டிவி பிரபலமாக இருந்த சமயம். அப்படி என்று தான் நானும் நினைக்கிறேன் சகோதரி, எனக்கும் சரி வர தெரியவில்லை. 84 85 வந்த படம்தான் இது. நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், சித்தராவை கண்முன் கொண்டு வந்து அழகாக ஒரு நடனத்துடன் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாடலை கேட்டு ரசித்து கொண்டு சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள், சபரி வானொலி பாடும் பாடல் நன்றாக கேட்கிறது என்று அந்த பாடல் வரியை குறிப்பிட்டுள்ளார். சிறப்பு சிறப்பு. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்களுடைய தொகுப்பில்தான் நதியா நடித்த ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள், தனிப்பக்கத்தில் கோவை சேரன்மா நகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் இவர்களுடன் கும்பகோணம் மனோகரண்ணா பாடல்களை தொகுத்து அனுப்பிய கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்களும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமாக. நிலையத்தில் நேரம் 3:58 இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. அடுத்து, இனிய உறவு பூத்தது, இதோ மனோ சித்ரா குரல் இந்த பாடல்.

0: நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிஜிபியில் மீட் பண்ணுவோமா? உனக்கு பயமா இருந்தா வேணா.
1: பயமா எனக்கு? I'll come.

மனு சித்ரா குரலில் ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் ரகுபதி தம்பி அவர்கள் இசைத்தரம் அருமை, மனதேவருடன் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி தம்பி. அடுத்து நிலவே மலரே இந்த படத்திலிருந்து மாலை பொன்னான மாலை, இதோ கே ஜே யேசுதாஸ் வாணியம்மா குரலில் இந்த பாடல்.

அழகான சூப்பரான ஒரு பாடல், கேஜே இயேசுதாஸ் வாணி ஜெயராம் குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அறிவழகன் மங்கை அவர்கள், பூக்களை அழகாக சரம் தொடுத்து மாலையாக்கி அனுசுயா அக்காவுக்கு நன்றிகள். பாடல் சூப்பர் என்று எனக்கே மலர் மாலை அணிவித்தாரா? இல்லை நிகழ்ச்சி தெரியவில்லை. சூப்பர் சூப்பர் தம்பி, அருமை அருமையான ஒரு பதிவு. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் பாருங்களேன், தூக்கம் வந்துவிட்டது, தூங்குங்க தூங்குங்கள். பாடலை கேட்டு ரசித்து கொண்டு நாளை மறுநாள் தூங்க வேண்டாம், ஏனென்றால் நாளை மறுநாள் உங்களுடைய பாடல் தான் வரும் என்பதை இப்பொழுதே தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியுடன் இருங்கள். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இனிமையான பாடல்கள் மாலை பொழுதை ரம்மியமாக்கியது. தொகுத்த சகோதரிக்கும், அழகாக வழங்கிய சகோதரிக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள், இதயங்கணிந்த நன்னல் வாழ்த்துக்கள் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி. அடுத்து பூக்களை பறிக்காதீர்கள், இந்த படத்திலிருந்து மாலை எண்ணெய் வாட்டுது, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா குரலில். இதோ இந்த இப்பாடல் ஒலிக்கும் நேரம் மாலை 4:10 இதோ இந்த பாடல்.

அழகான வரிகளில் அற்புதமான பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஜானகி அம்மா குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், விழிவாசல் தேடி பூக்கோலம் போட நாளை எதிர்பார்த்து காத்திருக்கும் காதலர், கீதம் அருமை இனிமை என்று நம் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பாராட்டியுள்ளார்கள் இந்த ஒலித்த பாடலுக்கு. நன்றி, நன்றி. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்களின் தொகுப்பில் நதியா நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் கோவை சேரன்மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, புனைநல்லூர் ஜோதி பாண்டியன் மற்றும் மனோகரண்ணா இவர்களுடன் பாடல்களை தொகுத்து அனுப்பிய புதுக்குடி கற்பகுலி ஜெயேந்திரன் அவர்களும் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் சின்னத்தம்பி பெரிய தம்பி. இந்த படத்திலிருந்து ஒரு காதல் என்பது, இதோ அதே குரல் எஸ்பி பாலசுப்ரம் ஜானகி அம்மா குரல் இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல். ஜானகிமா, எஸ்பி பாலசுப்ரமணியம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து நேயர் அகில ஸ்ரீதர் அவர்கள், காதல் என்பது நெஞ்சில் உள்ளது, அருமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்த பாராட்டிய நெஞ்சத்திற்கு மனவந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். இதோ பாடல்களை தொகுத்து அனுப்பிய நேயருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: சபரி வானொலியில் நான் நிறையா பாடல்கள் தொகுப்பை அனுப்பி பொறுப்பாளர் அவர்கள் நல்லபடியா உங்ககிட்ட கொடுத்து நீங்க அழகா ஒவ்வொரு பாடலா வைத்தீங்க. மிக்க நன்றிங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம நேயர்கள் உங்க பாடலை தொகுப்பு ரசித்து கேட்டிருப்பார்கள். நல்லபடியாக சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி.
0: நன்றிமா.
1: நன்றி
0: நன்றி. நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்துவிட்டோம். அன்புள்ள அப்பா இந்த படத்திலிருந்து மரகதவள்ளிக்கு மனக்கோலத்தோடு நம் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோமா? இன்று இதயராகம் நிகழ்ச்சியை உங்கள் தொகுப்பில் வந்த பாடல்களை, சரிங்களா?
1: நன்றி
0: நன்றி. ஓகே ஓகே, நன்றிமா. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்துவிட்டோம். அன்புள்ள அப்பா இந்த படத்திலிருந்து மரகதவள்ளிக்கு மனக்கோலம், கேஜி இயேசுதாஸ் பாடிய பாடல் நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக. பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களை. இதோ

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அழகாக ஒலித்துச் சென்றது கேஜே யேசுதாஸ் குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் யாரும் இல்லை, இருக்கின்றார்கள். திருக்குவளை கார்த்திகேயன் அவர்கள் ஆல் சாங் ஹேர் நைஸ் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தம்பி, நாளை உங்களுடைய பாடல்தான் இதயராகும் நிகழ்ச்சியில் 3 மணிக்கு வலம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்களுடைய தொகுப்பில் நதியா நடித்த ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்தது. பாடல்கள் கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நிலைய இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நாளை பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நன்றி. ஆரணி பிரகாஷ் அவர்கள் மிக்க நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசித்து. நன்றி, நன்றி தம்பி.

0: A bond.
1: Pandu baby.